0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வேதினுமுக அபதுஸ்
1: ராஜேந்திரன்

தாழ பிலி ஃபுமெல வேதுவஹுவே அதி எதுவஹும் குவ்வெரிங்கே மூணு தப்பிருவெருக்கமுன் நூவெகம் வாஹால் மஹ்ஷர ஃபனு வாஹுஷீமே.

0: نوديها 2 ميجا هرتز تبقى اف ام.
1: দুবা চেগে নাকা অম্মা গো হরস নুকরে ফদা দত্তা তিহরি
2: আ কক
1: দত্তা আদে মড মড মশাক বালাগে গন্নচে দত্তা মিহার মি হরস কুরে উনিঙ্গে
2: তি হাদ রাঙ্গাল কুজকে বড় বড় শুকরিয়া
1: মারহাবা
3: பப்பா துருவே பல்லவா
4: கீனவி தெல்ஃப்ள
3: அழுகுண்டு வேணும் பப்பை அம்மி கியாதே
4: ஏந்த ஓகே அவ கியாதே பப்பா மீசின் அவ கியா
3: தும்ஃபதுகே இஸ்தியுமாலு குருமு அங்கக கேன்சர் ஜெஹ ஹிதுகே பாலித ஜெஹ ஸ்ட்ரோக் ஜெஹ ஃபுப்பா மேக கேன்சர் ஜெஹ ನೇವಾಲಾ ನಿಜಾಮುಗೆ ಬಲಿತಜ್ಜೆಹೆ ಗೊಹರುಗೆ ಕೆನ್ಸರ್ ಜೆಹೆ ಟೈಪ್ 2 ಡಯಾಬಿಟೀಸ್ ಜೆಹೆ
4: ಕೀಪೆ ಬಪ್ಪೆತ್ ಕ್ಯಾದಿನಿ
3: ಕೊಕ್ಕಳ ನುಫೆನ್ನ ಗೊತ ಸಿರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕ ಕೊಕ್ಕಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಕೊಕ್ಕ ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
4: ದರ್ಫ್ಲಾ ಬಪ್ಪದಿಂದ ವಾಹಕಸ್ ದಂ ಫತೆಸ್ತು ಮಾಲಿನ ಕುರಾನ್
3: ಪ್ರಾಮಿಸ್ ಇಂಗೆ ಕೊಕ್ಕ ವರಂ ಉಫಾವಿಚ್ಚೆ

0: திவேஹி எஃப்எம் நூதி ஹேக்கம் மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபு ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: திவேஹி எஃப்எம் கே கொம்மே கடிரேகே ஃபேஷன் வெஸ் திவேஹி அமில்ல ராகே கே லவேகும்